விவகாரம் மாசக்கிரமை அணுவு ஜூலி மாசேட்டியதின்னே பின்பற அசல புன் போதினியாய் லோவாசி கோடி சங்கியாத பௌத்த உவசு உவசிய நடப்பமனக் நோவ விசேஷம் தெவுளுவ திவ்ய நடத இதா வெதகத்துன் சிதுவீம் ரசக் பின்பற அசல புன் போதினேதி சிதுவீ திவினவா அசல சந்த ஆஸ்குசு உதாவன விட்ட சத்திய சுயாகுஸ் விமுக்திய உதாவு அசிரிமத் தம்ருவன சங்கருவன பாலவி தெருவன சபிருனு உத்திரேத்திரதினிய அபகே சீயடினகை புதுதாம நெமித்தி மினி பான தெல்வி ஏன் துன்லுவ ஆலோகவூசடி புதுஹிமி முக கமலின் கலாகிய தகம் தியதாரின் முழு லோவத்திமி துக்கினி நிவி செனகிகே செடி தேவ்பம்புன்கே சாதுநாதேன் முழுமாத் மிகதாய ஏக நின்னாதவூ செடி கசாவதின் இசிபதன் நம் அபராஜித சுத்த பூமிய பெபலிகே செடி அபாட் சேவான்னே பிரதம தம் சக்தி சும பவத்தோ நிசாவினி கொண்டன்ய சுவாமின் வான்சே சோவான் பலேட்டு பத்து தாட் கோட்டியக பிரம்ம பிரிச தர்மாபோதேட்டியும் கல ஏ அசிரிமத் தம் திசுமியூயே சதுராரி சத்தி தர்மியாய் சீலு மதவாதத்திரின் பரம சத்திய ஸ்மத கொடகத் அப்பகே தர்ம சுவாமி வோ பாக்கியவதுன் வான்சே கிளி சிறகிதரின் அத்மிதி சனாத்தன விமுக்திய லபனமக லொவட்ட முளின்ம விவரக்கிரீம அசல புன் போதினேதி பிரதான வெதகத்கமாய் சந்துசித தேவரஜுவ துசித தேவுளுவ வெடிசிட்டி அபமஹா போசதானன் வான்சே பஸ்மஹா பெலும்பலா மனுலுவ மகா மாயா பிசவுக்குச பிலிசிந்தகத்தேத் விசி நம வசரக் ரஜசபாத்திர வாசே கொட்ட சதர பிரணிமிதிதக தேவனு நோனின் விமசா கிஹிதிவி அதேர அபினிஷ்கிரமணே கிளேத்